சாந்தன குமா போயோய் இஸ்ரேல முகே கினோசன் மூர்த்தி சோ ஹெரி கொச்சேங்கி ஜோயல் பட்டாரோ பட்ரிக் ஒஞாங்கோங்கி ஜோசப் மைனா டேனியல் ஒஞாங்கோங்கி வினோலோக்கி டேவிட் ஜுமா ஆரோன் சகாவாகி கோஃப்ரி வாலுசிம்பி ஜோஜோ தியாம்போ பிளாக்மெரி கி ஜோஃப்ரி கிசிட்டோ அபட்ரோபான் கொடிவா போயோ ஜோகோ கானோ டுட்டோ பெந்தேவா போயோ அடி ஒன்னோ சொன்னோ கிஷாரோன் நெசமே கோவே